0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഹായ്, ഹലോ, വണക്കം, മൈ ഡിയർ മക്കളെ, വെൽക്കം ടു ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് വീക്കെൻഡ് ഷോ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நான் உங்க யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். உங்களோட வீக்கெண்ட் ஈவினிங்க்கு காஃபியை விட ஸ்ட்ராங்கா ஃப்ரெஷ்ஷா நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சினிமா அப்டேட்ஸ் பத்தி பேச போறோம், காலிவுட்ல என்ன நடக்குதுன்னு கோசிப் பேச போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இல்லையா. சோ அடுத்த 3 மணி நேரம் காலிவுட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. முக்கியமா செப்டம்பர் மந்த்துக்கு டாட்டா சொல்லி அக்டோபர்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம வருஷம் ஆரம்பிச்சு 10 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல. சோ நீங்க எங்க இருந்தாலும் சரி, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வீட்டுல சில் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல சிங்கிளா கமிட்டடான எதுவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிரச்சனை உண்டுதான். அதனால டோன்ட் வரி, நம்ம ஷோல ஓபனிங் சாங் ஆன் தி வே, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் டு தி ஃபில்டர் காஃபி. நான் உங்க யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്ക തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി ഈവനിംഗ് ഷോല നാ ഉങ്ക യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். ഓൺലി വൺ റേഡിയോ സുനോ. நம்ம ஷோல நிறைய சினிமா அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த அப்டேட்டா, அப்டேட்ல ஒரு சினிமா ரிவ்யூ பார்க்கலாமா? எஸ், ரீசெண்டா ரிலீஸ் ஆகி காலிவுட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் ஹிப் ஹாப் தமிழாவோட மீசைய முறுக்கு 2. எஸ், மீசைய முறுக்கு 1 பார்த்திருப்பீங்க. And this time, ஒரே ஹீரோ தான், ஆனா மூணு தலைமுறைகள், 3 generations. அதாவது ஹிப் ஹாப் தமிழா ஆதி தாத்தாவா அப்பாவா பேரனா, மூணு தலைமுறைகளையும் ஒரே படத்துல வச்சு பிளே பண்ணிருக்காரு. அண்ட் படத்தோட கதையை பார்த்தோம்னா, மூணு ஜென்ரேஷன்ஸும் மியூசிக்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எவ்ரி ஜென்ரேஷனுக்கும் ஒரு சேம் ப்ராப்ளம் தான், வாய்ப்பு கிடைக்காம ரிஜெக்ஷன் ஆகி ஃபைனலி மூணு பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னிக்கு வர்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நிஜமாவே நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ஜென்ரேஷனுக்கு கனவுகள் இருக்கும், ஆனா வாய்ப்புகள் இருக்காது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உருவாகும், ஆனா சப்போர்ட் இருக்காது. மூணாவது தலைமுறைக்கு டேய் உனக்கு என்னடா அனுபவம் இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. இதை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நடந்திருக்கும். சினிமால மட்டும் இல்ல பாஸ், நம்ம ரியல் லைஃப்லயும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கும். மூவியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்பா பையனா இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாத்தா பேரன் எமோஷன் மியூசிக் எல்லாம் கலந்த மாதிரி படம் வந்து பக்காவா அமைஞ்சிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து இந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ட்ராக் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அண்ட் காமெடி போர்ஷன்ஸ்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. அதனால நம்ம ஃபில்டர் காஃபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து 2.5 out of 5 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங், ஹிப் ஹாப் தமிழா ஆதி அண்ணாவோட எனர்ஜிக்கு இந்த படம் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க படத்தை வந்து. அது மட்டும் இல்லாமல் படத்தில் முக்கியமாக டான்ஸ், மியூசிக், ஸ்டோரின்னு எல்லாமே சேர்ந்த மாதிரி மூணு ஜென்ரேஷன்ஸையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது. அதனால இந்த வீக்கெண்ட் சினிமாக்கு போகிற பிளான் எதுவும் இருந்தால் நீங்கள் வந்து மியூசியம் ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணி ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஷோலையும் அடுத்த பாட்டை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், மியூசியம் ஒரு 2 படத்துலேருந்து ஹிப் ஹாப் தமிழா ஆதியோட மியூசிக்கில் கோவிந்தமா சாங் ஆன் த வே பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഫിൽട്ടർ കോഫി, വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി ഈവനിങ് ഷോ. നാം ഉങ്ക യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன் ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. எஸ் ரீசெண்டா தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்தேன். வீக்கெண்ட் ஆச்சு, கொஞ்சம் பொறுமையா பாரடைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம்னு நம்ம நாணி நடிச்ச தி பாரடைஸ் படத்துக்கு போனா, படத்துக்கு பாரடைஸ்னு பேர் வச்சிருக்காங்களே, பேருக்கு ஏத்த மாதிரி பறவைகள்லாம் பறக்கும், பியூட்டிஃபுல்லான லொகேஷன் இருக்கும், பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணலாம்னு உள்ள போனா அங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பறவைகளுக்கு பதிலாக ஃபைட் சீனும், பீஸுக்கு பதிலாக வயலன்ஸும், அப்படியே பேக்ரவுண்ட்ல அனிருத் வந்து பிஜிஎம் போட்டு காதுக்குள்ள கத்தி விட்டு குடையிற மாதிரி பயங்கரமா இருக்கு. எஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த மூவி நாணி நடித்த த பாரடைஸ். The Paradise movie பாத்தீங்கன்னா செப்டம்பர் 26 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்த் ஹோடலா டைரக்ட் பண்ணிருக்காரு, அண்ட் நாணி அவர்கள் லீடா பண்ணிருக்காரு, அண்ட் மியூசிக் பை அனிருத் ரவிச்சந்திரன். படத்தோட கதையை பார்த்தோம்னா, பல தலைமுறைகளாக ஒடுக்குமுறைக்கு ஆளாகி வாழ்ற ஒரு சமூகத்தையும், அந்த மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் மீட்டு கொடுக்கிற ஒரு போராளியா தான் நம்ம நாணி அவர்கள் என்ட்ரி கொடுக்கிறாரு. ஒரு கம்யூனிட்டி வந்து பல தலைமுறைகளும் அடிமைகளா இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ட்ரி. எஸ், நம்ம நாணி அவர்கள் ஹீரோ வராரு, ஃபைட் பண்றாரு, மறுபடியும் வில்லன் வராங்க, ஃபைட் பண்றாங்க. ஹீரோட அம்மாவை கட்டும் போது கொஞ்சம் எமோஷனா இருக்காங்க, அதுக்கப்புறம் வில்லன் வராரு, மறுபடியும் ஃபைட் பண்றாங்க. பேசிக்கலி படம் ஃபுல்லா ஃபைட் ஃபைட்னு பேசுறதை விட அடிக்கிறது ஈஸின்ற மாதிரி மூடுக்கு நம்மளையும் கொண்டு வந்துடுறாங்க. பட் மூவியை பொறுத்த வரைக்கும் நானியோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமா செம எனர்ஜியா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, நானி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மூவியோட பிக்கஸ்ட் இஷ்யூ என்னன்னா, வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கு. ஏன்னா ஃபைட் ஓகே, ஒரு ஃபைட்டு ரெண்டு ஃபைட்டா தாங்கிக்கலாம், படம் ஃபுல்லா ஒவ்வொரு 5 minutes ஃபைட் சீனா இருந்தா எப்படிங்க உள்ள உட்காந்து படம் பார்க்க முடியும்ன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. என்னதான் நான் ஒரு நாணி ஃபேனா இருந்தாலும், இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதை கேட்டுப்போட்டு தான் போய் படத்தை பார்த்தேன். பட் பரவாயில்ல, பாட்டும் நல்லா இருக்கு, டான்ஸும் நல்லா இருக்கு. மற்றபடி ஃபைட்டு ஃபைட்டுன்னு படத்துல கதையை மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருந்தாங்கன்னா படம் வந்து சூப்பர் ஹைட்டா இருக்கும். என்னதான் சொன்னாலும் படத்துல வந்து மாசான மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு. ஆக்ஷன் மூவி லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் ஸ்டோரியில வந்து ஃப்ரெஷ்ஷான ட்ரீட்மெண்ட் எது எதிர்பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெரி சாரி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு நாணி ஃபேனா ஜெர்சி, ஆய் நன்னா, நான்ஹி, தசரா மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு, ஐ லவ் நானின்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அதையும் சொல்லிடுறேன். எனவே படத்தை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு நம்ம ஃபில்டர் காஃபி ஷோல. அடுத்த பாட்டை கேட்கும் நேரம் வந்தாச்சு. ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: Welcome back to the show. It is Filter Coffee with me now, Yasho, only on Radio Suno. நம்ம ஷோல நிறைய காலிவுட் சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். எஸ், சினிமால வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா என்ன வேணும்? அந்த படத்துக்கு ஒரு கதை இருக்கணும், கதைக்கு ஏத்த மாதிரி ஹீரோ இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், அதுக்கப்புறம் படம் ஷூட் பண்ணி ட்ரெய்லர் போஸ்டர்னு நிறைய இருக்கு இல்லையா? இப்படி எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா ரிலீஸ் டேட் மட்டும் ஏன் சார் தள்ளி போயிட்டே இருக்குன்னு கேட்க போறீங்க. எஸ், நம்ம பேச போற படம் தனுஷ் நடிச்சு ரிலீஸுக்கு ரெடியா இருக்க படம் ஓம் சாப்டர் 1 உதிரம். ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வந்து தனுஷ், சாய் பல்லவி, மம்முட்டி சார், இந்த காம்பினேஷனே செம்மையா இருக்குல்ல. இந்த படத்தை வந்து இனிஷியலி அக்டோபர் 16 தான் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க, அண்ட் இப்போ மறுபடியும் டேட்ல இருந்து மூவி வந்து பேக் அவுட் ஆயிருக்கு. எஸ், போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஏன், எதுக்குன்ற மாதிரி கேள்விகளுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ரீசன் நம்பர் 1 பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜெயிலர் 2. எஸ், ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதனால அடுத்த நாள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணான்ற மாதிரி மூவி டீம் யோசிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரீசன் நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த ஓம் மூவி வந்து பீயிங் ப்ரொடியூஸ் பை ஹிம்செல்ஃப் தனுஷ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதனால ஜெயிலர் 2 ஓட கிளாஷ் ஆகி பிசினஸ்ல லாஸ் வந்துருமோன்ற மாதிரி ப்ரொடியூசர் பயப்படுறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ எதுவா இருந்தாலும் தனுஷ் ஃபேன்ஸ் பொறுமையா இருங்க, படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுஷ் பாட்டோட நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ വാൾവാ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. It is Filter Coffee with me, Naungaya. Show only on Radio Suno. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்ப சினிமால ஒரு படம் ஹிட் ஆகுறது பெரிய விஷயம். இப்ப எல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம ஷோல பேசியாகணும். எஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தான். டைரக்டர் ஹாட்லி, பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் ஹாட்லியோட அடுத்த படம் ராக்கா. அல்லு அர்ஜுன் ஹீரோவா, தீபிகா படுகோன் ஹீரோயினா, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா, ஒரு சூப்பர் ஹீரோ வைபோட ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எதிர்பார்ப்புகள்லாம் பயங்கரமா இருக்கு. சாயி பியங்கர் மியூசிக், ஹட்லி படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர், மிர்னால் தாக்கூர்னு காஸ்டிங்கும் பயங்கரமா இருக்கு இல்லையா. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா யூஸ்வலி ஹட்லியோட பர்த்டேனா இந்த படத்தோட ட்ரீசர் வருமா, ஃபர்ஸ்ட் லுக் வருமா, இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வருமான மாதிரி எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஸ்ட்ரைட்டா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஹட்லி பர்த்டே ஸ்பெஷலா, பர்த்டே சர்ப்ரைஸா, ராக்கா இட் செல்ஃப் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட கிரியேட் பண்ணிருக்கு. அப்படி என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரே டைம்ல மோஷன் கேப்சர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரே டைம்ல 37 ஆர்டிஸ்டா கேப்சர் பண்ணிருக்காங்க. 37 பேருங்க, ஒன்னு ரெண்டு கிடையாது. நாமலாம் ஒரு குரூப் போட்டோ எடுக்கும் போது சைட்ல நிக்கிறவங்களை வந்து கீழே உட்கார சொல்லுவோம், பிரேம்ல இடம் பார்த்தலன்னு. ஆனா இங்க 37 ஆர்டிஸ்ட ஒரே டைம்ல மோஷன் கேப்சர் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியன் சினிமா டெக்னாலஜி எங்க போயிருக்குன்னு பார்த்து பெருமைப்பட்டுக்க வேண்டிய நேரம் இது. இந்த ராக்கா மூவி பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதுவும் அட்லியோட பர்த்டே ஸ்பெஷலா இருக்கு. பர்த்டே கிஃப்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, இந்த ராக்கா மூவி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஹைப் வந்து, இந்த படத்துக்கான ஹைப் வந்து அபிஷியலி ஸ்டார்ட் ஆயாச்சு. சினிமா ஃபேன்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அட்லியோட சம்பவம் காத்துட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லியோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இப்ப கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வேற, ராக்கா பேர் மட்டும் ராக்கா கிடையாது. எதிர்பார்ப்புகளும் ரெக்க மாதிரி பறந்துகிட்டே இருக்கு. சோ எனிவே, ஹாட்லியோட பர்த்டே ஸ்பெஷலா அவரோட படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நவ உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: காதல் கோட்டை. இந்த படத்துல அஜித் சாரும் தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த படத்துல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காமலே லவ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படி யாருப்பா பண்றாங்கன்னு உங்க மைண்ட் வாஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த லவ் கான்செப்டை டைரக்டர் அகத்தியன் எப்படி கொண்டு வந்தாரு, எப்படி யோசிச்சிருப்பாருன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும்ல. எஸ், அதை பத்தி அலசி ஆராய்ச்சி உங்களுக்காக ஒரு மேட்டர் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, நம்மளோட சங்க இலக்கிய நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆன்சியன் தமிழ் லிட்டரேச்சர். அந்த தமிழ் லிட்டரேச்சர்ல புராண தமிழ் இலக்கியம் தான் புறநானூறு. இந்த புறநானூறு இலக்கியத்துல அரசன் கோப்பெருஞ்சோழனுக்கும் கவிஞர் பிசுராந்தையருக்கும் இடையிலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். அதை பத்தி ஒரு பாட்டே இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டைரக்டா பார்க்காமலே மீட் பண்ணாமலே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கும்னு இந்த புறநானூறு புக்ல இருக்கும். அதையே ஒரு லவ் ஸ்டோரி கான்செப்டா இமேஜின் பண்ணி பாருங்களேன். பார்க்காம இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மனசுல உணர்ந்து காதலிக்க முடியுமான்னு கேட்டா, எஸ், அந்த ஒன் லைன் ஐடியா தான் காதல் கோட்டை. இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பாக்காமலே லவ் பண்ணிட்டு லெட்டர்ஸ் மூலமா லவ் டெவலப் ஆகி கடைசியில ரெண்டு பேரும் சந்திக்கிற மூமெண்ட் தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கும். இந்த படம் 1996 ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான லவ் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அதுவும் நம்ம தமிழ் சங்க இலக்கிய நூல்கள்ல இருந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி நம்ம சினிமால வந்து ஒரு மறக்க முடியாத லவ் ஸ்டோரியா மாறி இருக்கு. அதாவது தமிழ் இலக்கியத்துல இருந்து காதல் கோட்டை வரைக்கும் கேட்கும் போதே அப்படி சுவாரஸ்யமா இருக்குல்ல. இதுதான் நம்ம தமிழ் சினிமாவோட பியூட்டிஃபுல் கனெக்ஷன். நம்மளே நிறைய பேர் வந்து காதல் கோட்டை படம் மாதிரி சந்திக்காமலே லவ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்ந்திருப்பீங்க, சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க. பட் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம ஷோலையும் காதல் கோட்டை மூவில இருந்து தேவாசர் மியூசிக்ல ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. തേനിസൈ തെൻട്രൽ ദേവാസർ മ്യൂസിക്ല ഒരു പാട്ടെ കേട്ട് മീണ്ടും ഷോ ജോയിൻ பண்ணிருக்கீங்க. ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗ ഉംഗ യഷോ ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நம்ம சினிமா மியூசிக்ல ஒவ்வொரு மியூசிக் கம்போசருக்கும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட ஸ்டைல்னு இருக்கு. அதாவது ஒரு பாட்டை கேட்கும் போதே இது வந்து இளையராஜா சார் மியூசிக் ஸ்டைல்ல இருக்கா, இல்லனா ரகுமான் சார் பாட்டு மாதிரி இருக்கா, இல்லனா வந்து அனிருத் பாட்டு மாதிரி இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. இப்போலாம் வந்து விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போசர்ஸ் இருக்காங்க. ஆனா 90s ரெண்டே ரெண்டு துருவங்கள் தான், ஒன்னு இசைஞான இளையராஜா, இன்னொரு பக்கம் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சார். இந்த ரெண்டு பேரும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து நான் என்ன பண்ணுனா எனக்கு ஒரு தனி அடையாளம் பாட்டை கம்போஸ் பண்ணி ரூல் கிளப்பி எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போனாரு. அவர் தான் தேனிசை தென்றல் தேவா.

ரீசென்ட்லி மியூசியம் ஒர்க் 2ஓட சக்சஸ் மீட்ல தேவா சார் பேசும்போது அவரோட மியூசிக்கல் ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதுவும் அவர் வந்து சினிமாக்குள்ள வரும்போது ஒரு சைடு ராஜா சாரும் இன்னொரு சைட்ல வந்து ரஹ்மான் சாரும் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்களாம். அந்த டைம்ல தேவா சார் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இது இந்த பாட்டு வந்து ராஜா சார் பாட்டு மாதிரி இருக்குங்க, இல்ல ரஹ்மான் சார் ஸ்டைல்ல இருக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கம்பேரிசன் பண்ணாங்களாம். இந்த டைம்ல வந்து ஓகே, எல்லாரும் இந்த மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பா வேணும், நமக்குன்னு ஒரு தனி ரூட் இருந்தாதான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும்ன்ற மாதிரி யோசிச்சு அவரு சூஸ் பண்ண ரூட் தான்.

கானான்னு சொல்லும்போது ஜஸ்ட் டப்பாங்குத்து மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் வந்து சென்னையில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட வழியை வந்து பாட்டாக பாட ஆரம்பித்தாங்க. அவங்களோட வாழ்க்கை அந்த பெயின் ஹியூமர்லாம் கலந்த மாதிரி தான் கானா பாட்டு இருக்கும் இல்லையா. அந்த ரியல் லைஃப் சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தேவா சார் இதை எப்படி சினிமாக்குள்ளே கொண்டு வரலான்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு. பட் சினிமாக்குள்ளே ஒரு புது சவுண்டை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா கானா பாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும், டிரெக்டர் கான்செப்ட் பிடிக்கணும், அதே மாதிரி ஹீரோ ஓகே சொல்லணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாங் வந்து இந்த படத்தோட சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக சூட் ஆகணும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு வாட்டி அதை கிளிக் ஆச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி கானா பாட்டை போட்டு போட்டு ஹிட்டாக்கி கொடி கட்டி பறந்தவர் தான் தேவா சார். எஸ் அவர் ஆரம்பித்த புள்ளி இன்னைக்கு அது பெரிய ஒரு கோலமாக வளர்ந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மியூசியம் இருக்கு 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா கானா சாங்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை இப்போ தமிழ் ஆதியும் சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த படத்தோட சக்சஸ் மீட்டுக்கும் தேனிசை தென்றல் தேவா சாரும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ மை டியர் மக்களே, தேவாசர் சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கான தனி ரூட்டை சூஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிற வழியை பாருங்க. அதுக்கு முன்னாடி தேவாசர் மியூசிக்கில் அவர் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு ஒரு டான்ஸ் போட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டேடியோன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ബാക്ക് ടു ബാക്ക് രണ്ട് പാട്ട് കേട്ട് ഒരു കുട്ടി ബ്രേക്ക് എടുത്തിട്ട് മീണ്ടും മീറ്റ് പണിയിരിക്കും. വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ, ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് വീക്കെൻഡ് ഷോ. ഫിൽട്ടർ കോഫിയില നാളെ ഉങ്ക യശോ ജോയിൻ പണിയിരിക്കേ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. செப்டம்பர் மந்தும் முடிஞ்சாச்சு, அக்டோபர் மந்த்துக்கு வெல்கம் சொல்லி அப்படியே சினிமா தியேட்டர் பக்கம் போனா புது படங்கள் அட்டெண்டன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. அதாவது ஒன்னு ரெண்டு படம் இல்ல, மொத்தமா தமிழ் திரைப்படங்கள் 5 தமிழ் திரைப்படங்கள் காலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்கும். தியேட்டர் ஓனர்ஸ் கிளா ஸ்கிரீன் அவைலபிளா இருந்தாலும் நம்ம கீழே படம் பாக்குறதுக்கு காசும் இல்ல, டைமும் இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் பரவாயில்ல, என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்றது அறிவிப்பது என் கடமை, பாக்குறதும் பாக்காததும் உங்கள் உரிமை. ஓகே, அதுல முதலாவது படம் நம்ம விஜய் சேதுபதியோட பத்தா. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோசியல் மீடியால வந்து இந்த படத்தை பத்தி கான்ட்ரவர்சிஸ் கான்வர்சேஷன் நிறைய போயிட்டு இருக்கு. என் படம் ஜெயிக்குமா தோக்குமானு பாக்கலாம். அடுத்த திரைப்படம் டைரக்டர் ராம் சரோட 7 கடல் 7 மலை. இந்த படத்துல நிவின் போலி, சூரி, அஞ்சலின்னு டிஃப்ரெண்டான காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிமா இருக்க போது. இந்த லிஸ்ட்ல அடுத்த திரைப்படம் அன்பில் அவன். இந்த மூவியில அசோக் செல்வனும் பிரீத்தி முகுந்தனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ரொமான்டிக் டிராமா படமா இருக்கு. இந்த 3 திரைப்படத்தோட 4வது திரைப்படமா ஜிக்மா மூவியும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதுல வந்து சந்தீப் கிஷன் ஹீரோவா பண்ணிருக்காரு, இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஜேசன் சஞ்சய். இந்த லிஸ்ட்ல 5வது படமா கிட்டி அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதான். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அசோக் அண்ட் யுகன் ரெண்டு பேரும் சேர்ந்து லீடா பண்ணிருக்காங்க. சோ இந்த வாரம் மொத்தமா 5 திரைப்படங்கள், பத்தா, 7 கடல் 7 மலை, சிக்மா, அன்பிலவன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டி, மொத்தம் 5 மூவிஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட லவ்வரோட பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு படம் தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அஞ்சலோனை சூஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இல்லனா என்ன மாதிரி வழக்கம் போல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் ப்ரோ, ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுங்க. பேசிட்டே இருக்கும்போது சனா மியூசிக்ல கொடி மூவில இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம் ஸ்டேடியோன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് വീക്കെൻഡ് ഷോ. ഫിൽട്ടർ കോഫിയിൽ ആണ് അവங்க ആ ഷോ ജോയിൻ பண்ணிருக்கேன். ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நம்ம ஷோல நிறைய காலிவுட் அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அப்படியே சென்னையில பிளைட்டை பிடிச்சி ஹைதராபாத் பக்கம் போனோம்னா, தெலுங்கு சினிமால ஒரு படம் ஓடிடில வேர்ல்டு லெவல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல நம்புவீங்களா? எஸ், சினிமா தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது ரெண்டே கேள்விதான், ஹிட்டா ஃப்ளோப்பா, கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆனா அதே படம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறமா கேம் கொஞ்சம் டிஃபரெண்டா போகும். ஒரே கேள்விதான், எவ்வளவு பேர் பார்த்தாங்க? அண்ட் இப்போ ஒரு தெலுங்கு மூவி தியேட்டர்ல முடிஞ்ச ஜேர்னிய ஓடிடில வேர்ல்டு லெவல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு. எஸ், இப்ப பேச போற படம் ரவி தேஜாவோட இருமுடி. இந்த படத்தை பாத்தீங்கன்னா சிவா நிர்வாணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வந்து ரவி தேஜா ஹீரோவா பண்ணிருக்காரு. அவர் கூட சேர்ந்து பிரியா பவானி சங்கர், பேபி நட்சத்திரா, சாய் குமார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மியூசிக் பை அவர் ஓன் ஜி வி பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 18 வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்லயும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸோட குளோபல் டாப் 10ல நான் இங்கிலீஷ் மூவிஸ் கேட்டகரியில வேர்ல்ட் நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ பேசிக்கலி தியேட்டர்ஸ்ல வந்து ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஓடிடியில அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்த இருமுடின்னு சொல்லலாம். அதாவது லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல வந்து சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படம் தான் இருந்தது. அதை கிராஸ் பண்ணி இப்போ நம்பர் 1க்கு இருமுடி மூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதான் பாத்தீங்கன்னா சினிமாவோட பியூட்டி. அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருந்திருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும்போது அதான் பாத்தீங்கன்னா ஓடிடிக்கான பெருமையே. சினிமாவுக்கு பவுண்டரிஸ் இருக்கலாம், ஆனா ஓடிடிக்கு பார்டரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எந்த படத்தை வேணாலும் எந்த மொழியிலையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அதான் ஓடிடி. சோ இந்த இருமுடி படத்தை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டை கேட்டு நம்ம ஷோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேடியோன் இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ദി ഷോ. ഇത് പക്കാ തമിഴ് കോളിവുഡ് വീക്കെൻഡ് ഷോ. ഫിൽട്ടർ കോഫിയില നാവുങ്ക യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. பேக் டு பேக் இருந்த தனுஷ் பாட்டு கேட்டு உள்ள வந்திருக்கோம் அப்படி எனர்ஜெட்டிக்கா. அடுத்த அப்டேட்டும் தனுஷ் பத்தி தான். எஸ் தனுஷ் ஃபேன்ஸ் உங்களுக்கு டபுள் ட்ரீட்டுங்க. என்னன்னா தனுஷோட அடுத்த படம் எஸ் 56வது படத்தை பத்தி அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா லப்பர் பந்து படம் பார்த்திருப்பீங்க. தன்னோட முதல் படத்தையே வெற்றி படமா மாத்திய டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, அவர் தான் தனுஷோட அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல வந்து தனுஷோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வடிவேலு சார் ஜாயின் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸா எஸ் ஜே சூர்யா, பிரீத்தி முகுந்தன் அவங்களோட சேர்ந்து உரியடி ஃபேம் விஜயகுமாரும் காஸ்டிங்ல ஜாயின் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு நம்ம சாய் அபியங்கர். சோ தனுஷ், வடிவேலு, எஸ் ஜே சூர்யா, விஜயகுமார், பிரீத்தி முகுந்தன், இந்த காம்பினேஷனை பார்த்தாலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. படத்தோட கதை என்ன, டைட்டில் என்ன, ஸ்டோரி எப்படி இருக்கும்னு பல எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. அதை பத்தி அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்ம ஷோல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து படத்துல இருந்து ஷான் ரோல்டன் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് വീക്കെൻഡ് ഷോ. ഫിൽട്ടർ കോഫിയിലാണ് അവങ്ക യശോ ജോയിൻ പണിയിരിക്കാം. ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ.
3: ഇഷ്ടത്துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருக்கேன்.
2: என்னடா சம்பந்தமே இல்லாம சூப்பர் ஸ்டார் டயலாக்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அடுத்து பேச போறது அதை பத்தி தான். எஸ், பொதுவா சூப்பர் ஸ்டார் படங்கள்னாலே ரஜினி சாருக்கு யாரு வில்லனா வருவான்ற மாதிரி கியூரியாசிட்டி கண்டிப்பா இருக்கும்ல. நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உருவம் கண்டிப்பா வரும். பெருசா மீச வச்சுக்கிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் முன்னாடி நின்று டயலாக் எல்லாம் பேசுற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஆனா இந்த வாட்டி ஜெயிலர் 2ல பயங்கரமான ஒரு டிஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, வில்லன் கிடையாது, இது வில்லி. எஸ், வித்யா பாலன் தலைவருக்கு வில்லியன் நடிக்க போறாங்க. ஒரு பொதுவா சூப்பர் ஸ்டார் படம்னாலே ஹீரோயின் யாரு, சூப்பர் ஸ்டாருக்கு யாரு ஜோடியா நடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஜெயிலர் 2ல சூப்பர் ஸ்டாருக்கு வில்லன் கேரக்டர் யாரு பண்றான்னு கேட்ட கேள்விக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆன்சர் கிடைச்சிருக்கு. எஸ், காந்தா எனும் வித்யா பாலன் தான் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா, சூரஜ், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபுன்னு ஒரு பட்டாளமே இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம சூப்பர் ஸ்டார் டைகர் முத்துவேல் பாண்டியனும் நிக்கிறாரு. நினைக்கும் போது படம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நெல்சன் என்னதான் குக் பண்ணி வச்சிருக்காருன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம். படம் வந்து October 15th தான் ரிலீஸ் பண்ண போறாங்க.

உடனே போய் உங்க கருத்து கமெண்ட்ஸ் வந்து அங்க போய் ஷேர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு மீண்டும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஷோ முடிய போற நேரம் வந்தாச்சு. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. வழக்கம் போல இன்னைக்கும் ஷோ ரொம்ப சூப்பரா போயிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் தெரியும் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. சோ கரியரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கங்க, அப்பதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அண்ட் ஒரு சின்ன ரிமைண்டர், லைஃப்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன வீடியோ கால்ல கூட நிறைய சந்தோஷங்கள் அடங்கி இருக்கலாம். அண்ட் உங்க ஆபீஸ் ஒர்க் ப்ரெஷர் நினைச்சு ஃபீல் பண்ணாம ஹாப்பியா இருங்க. நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது ஸ்டோரிஸ் புது சினிமா அப்டேட்டோட வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. நான் உங்க ஆர்ஜே யஷோ signing off from Radio Suno. Good night, take care. As always, spread love, spread music. Bye bye, take care.